வணக்கம் நேயர்களே, இது உங்கள் திரைசியார் தமிழ்குரல் வானொலி. தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை 855 AM அலைவரிசையிலும், இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும், மற்றும் threecr.org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். முதலில் இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையில் தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனையிலிருந்து ஒரு சிந்தனையை பார்ப்போம். மக்களின் துன்ப துயரங்களில் பங்கெடுத்து அவர்களது துன்பங்களை போக்குவதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதுதான் உண்மையான அரசியல்.

மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து

நிகழ்ச்சியில் தொடர்வது சிறுவர் நிகழ்ச்சி. நேர்களே, வாரந்தோறும் திரேசியார் தமிழ்குரல் வானொலிக்கென தொகுத்து வழங்குகின்றார் ஆர்.பி. வளவன்.

வணக்கம் தம்பி தங்கியரே, இன்றும் ஓர் திருக்குறளுடன் எமது சிறுவல் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? ஒளி ஒருவர்க்குள்ள வருக்கை இளி ஒருவர்க்கு அஃதிறந்து வாழ்தும் எனல். ஒருவரின் வாழ்க்கைக்கு ஒளி தருவது ஊக்கமே ஆகும். ஊக்கமின்றி உயிர் வாழ்வது இழிவு தருவதாகும். ஒளியொருவர்க்குள்ள வருக்கை இளியொருவர்க்கு அஃதிறந்து வாழ்தும் எனல். அடுத்து வளமை போல் உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு கிராமத்தில் நாய்க்குட்டி ஒன்று இருந்தது. அந்த நாய்க்குட்டி தினமும் காலையில் வீடுகளுக்கு பின்னால் சென்று அங்கே கிடைக்கும் உணவுகளை உண்டு வந்தது. ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாக அதற்கு ஒரு பெரிய எலும்பு துண்டு கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு அந்த நாய்க்குட்டி சந்தோஷமாக வீடு நோக்கி சென்றது. வீடு செல்ல ஒரு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது. அந்த பாலத்தின் மீது நடந்து செல்லும் போது அந்த நாய் ஆற்றில் ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரை எட்டி பார்த்தது. அதில் அதனுடைய உருவம் அங்கே தெரிந்தது. அதன் உருவத்தை கண்ட நாய்க்குட்டி தண்ணீரில் வேற ஏதோ ஒரு நாய் இருப்பதாகவும் அதன் வாயில் பெரிய எலும்பு துண்டு இருப்பதாகவும் எண்ணியது. எப்படியாவது அந்த எலும்பு துண்டை வாங்க வேண்டும் என்று தண்ணீருக்குள் குதித்தது. தண்ணீரில் குதித்த பிறகுதான் அங்கே வரும் நாயும் இல்லை, அந்த எலும்பு துண்டும் இல்லை என்று அந்த நாய்க்குட்டிக்கு புரிந்தது. தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த நாய்க்குட்டி எப்படியோ பல நேர போராட்டத்திற்கு பிறகு கரையை எட்டியது. கரையை எட்டிய பின்புதான் நாய் தன் செயலை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டது. மீண்டும் தன் உணவை தேடி அலைய வேண்டும் என்று வருத்தத்துடன் சென்றது. எனவே தம்பி தங்கியரே, நாம் எப்பொழுதும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். தம்பி தங்கியரே, அடுத்ததாக வளமை போல் நொடி நேரம். கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள், அவள் யார்? கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள், அவள் யார்? மெழுகுவர்த்தி. நீண்ட உடல் இருக்கும் தூணுமல்ல, உடலில் சட்டை இருக்கும் ஆனால் உயிர் இல்லை. துயிலில் சுகம் இருக்கும் மெத்தை அல்ல, அது என்ன? நீண்ட உடல் இருக்கும் தூணுமல்ல, உடலில் சட்டை இருக்கும் ஆனால் உயிர் இல்லை. துயிலில் சுகம் இருக்கும் மெத்தை அல்ல, அது என்ன? தலையணை. இதயம் போல் துடிப்பிருக்கும், இரவு பகல் ஒலித்திருக்கும், அது என்ன? இதயம் போல் துடிப்பிருக்கும், இரவு பகல் ஒலித்திருக்கும், அது என்ன? கடிகாரம். சரி தம்பி தங்கியரே, இத்தோடு எமது சிறுவர் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி அரபி. நன்றி தம்பி தங்கியரே.

0: நேர்களே, அடுத்து முள்ளிவாய்க்கால் அழிவின் போது பல வழிகளை சுமந்து உயிர் தப்பி மீண்டும் வாழும் மக்கள் கவிஞன் செல்வாவுடன் ஜேகே வேர்ல்ட் தமிழ் நிருபர் ஆற்றிய நேர்காணலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றேன்.
1: சார் வணக்கம். சார்
2: வணக்கம்.
1: வணக்கம். நிச்சயமாக முள்ளிவாய்க்கால் தொடர்பாக உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், தொடர்பான அந்த அனுபவங்களை எங்களுக்கு ஒரு கசங்க.
2: உண்மையிலே நாங்கள் முள்ளிவாய்க்கால் என்றவுடனேயே எல்லோரும் சொல்வது போல முள்ளிவாய்க்காலை நினைத்தவுடன் எங்களுக்கு அழுகை வரும். ஆனாலும் இன்னும் ஒரு மனம் சொல்லும், முள்ளிவாய்க்கால் என்றும் முடிவல்ல. ஒரு இறந்த பறவையினுடைய சிறகினுடைய பரப்பிலே, அதனுடைய எச்சத்திலே அதன் வாழ்வை அந்த சிறகு எழுதி செல்லும் என்று பிரமிழின் கவிதை ஒன்று சொல்கிறது. அதுபோலே நாங்கள் எல்லா உறவுகளையும் இழந்து, எல்லா உறவுகளையும் நினைத்து, இழந்த உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நாள் தான் இந்த முள்ளிவாய்க்கால் நாள். உண்மையிலே இந்த வாரம் என்பது ஈழத் தமிழர் தாயகம் மட்டுமில்லாமல் புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழர்களும், தமிழர்களின் மீது அபிமானம் கொண்ட உலக மக்களும் வந்து இந்த முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்காக அஞ்சலிக்கக்கூடிய இந்த நாளிலே நாங்கள் யுகம் யுகமாக கதைத்து கொண்டிருக்கக்கூடிய கதைகள் ஏராளம் உண்டு. குறிப்பாக ஒரு ஏஎல் படிக்கிற காலப்பகுதியிலே நான் கிளிநொச்சியிலே வாழ்ந்து வந்த சந்தர்ப்பத்திலே வந்து இந்த கிபிர் குண்டுகளும் செல் பீரங்கிகளின் சத்தத்தை கேட்டு தான் வளர்ந்திருக்கின்றேன். கிளிநொச்சியின் பரந்தனூடாக தருமபுரம் சென்று தருமபுரத்தினூடாக விசுவமடு, ரெட்பானா, உடையார்கட்டு, வள்ளிபுணம், இப்படியே புதுக்குடியிருப்பு என்று நகர்ந்து கடைசியில் முள்ளிவாய்க்கால் நோக்கிய அந்த பேரவலத்தை வந்து ஒரு வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. உண்மையிலேயே இந்த முள்ளிவாய்க்கால் அழிவு என்பது, முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்பது எல்லோரும் நினைப்பது போல் இது வந்து விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தம், அந்த யுத்தத்திலே பலியாகியவர்களை தான் குறிப்பிடுவது என்று இல்லாமல் இந்த யுத்தத்திலே அப்பாவி மக்கள், எந்த விதமான குற்றமும் செய்யாத குழந்தைகள், இளம் பெண்கள், மாணவர்கள், மாணவிகள், சிறுமிகள், அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட அந்த கண்ணீர் கதை நிறைந்துதான் இந்த முள்ளிவாய்க்கால். நான் வந்து இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது இரணப்பாலை என்ற இடம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அந்த இரணப்பாலையில் வந்து எல்லாரும் சனங்கள் இஞ்சால போய்கொண்டிருக்கணும். பெரிய ஒரு ஆறு உடைஞ்சு பாய்கிறது, போகிறதுக்கு வழி இல்லை. ஆகவே எங்கள் நான் இப்போ சின்ன பொடியன், பெரிய ஆக்கள் வந்து அந்த மரங்களை போட்டு மண்ணை போட்டு கல்லை போட்டு அதுங்கால போகிறதுக்கான முயற்சி சென்றிருக்கணும். ஒரு மரத்துக்குள்ள ஒரு அக்காவுக்கு வந்து அதாவது வந்து வயிறு வெடிக்கிறது, இந்த கை குழந்தை தலையெல்லாம் தெரியுது, துடித்து கொண்டுக்கிறார். அதில் ஓடி வந்து எல்லா பொம்பளை எல்லாரும் சேர்ந்து அவ தூக்கினேன் அந்த இடம் உள்ளா அந்த அந்த அதான் நான் கடைசியாக பார்த்தது. உடனே ஒரு கொஞ்சம் நேரத்தால் அவ்வளவு பேரும் ரத்த வெள்ளத்தில், இஞ்சால மழை வெள்ளம், இஞ்சால ரத்த வெள்ளம், ரெண்டு ஒரு தரையும் காணலை. நான் எப்படி தப்பினேன்னு எனக்கு இன்றைக்கு வர தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் நான் அதிர்ச்சியில் இருந்தேன். நான் இந்த இடத்துல நிற்கிறேன், இங்கே நிற்கிறேன்னு எப்படி வந்தேன் எனக்கு ஒன்றுமே தெரியலை. இது நடந்த சம்பவம் இரணப்பால். அந்த நேரத்தில் எனக்கு பெரிய அளவில் இந்த அனுபவங்கள் இல்லை. அதாவது அவளுக்கு வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கு தான் அப்படி அந்த துடிச்சு கொண்டு வந்திருக்கிறா. அந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து செல் விழுந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து விடுதலை புலிகளுக்கும் அரசாங்க இராணுவத்துக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் இடையில யுத்தம் நடைபெறவில்லை. ஆனால் இப்படியான இலக்கு எப்படி துல்லியமாக தெரியுது, ஏன் இவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற விடயத்தை தான் நான் இந்த யுத்தம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நான் வந்து கதிர்காமர் முகாமில் இருந்து வெளியே வந்தனான் கதிரா முகாமில் இருந்து வெளியே வந்தனான் பல்கலைக்கழக மாணவர்கள் கேம்பஸ் பொடியில் வந்து விசேடமாக வெளியே விட்டவே அந்த அடிப்படையில் நான் வெளியே வந்தனான். அப்போ ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் யுத்தம் நடைபெற பொழுது பாதுகாப்பு வலயம், அந்த பாதுகாப்பு வலயத்துக்கு வருமாறு ஒரு அறிவித்தல் ஒன்று வரும். முள்ளிவாய்க்கால் நோக்கி இடப்பெயர்வில் பாதுகாப்பு வலயத்துக்கு வருமாறு ஒரு அறிவிப்பு ஒன்று வரும். அது சிங்கள அரசாங்கத்தால் தான் அறிவிப்பு விடப்படும். ஆகவே பாதுகாப்பு வலயத்துக்கு வந்தால் மக்கள் வந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும், அங்கே செல் மழை விழாது, செல் வராது, கிபிர் குண்டுகள் அடிக்காது, விமானம் அடிக்காது, சண்டை நடக்காது என்று நம்பித்தான் மக்கள் அந்த பக்கத்தில் வாடுறது. அப்படி ஒரு இடத்தில் எல்லா மக்களையும் வர வச்சுட்டு அதே இடத்துல செல் மழையை போட்டு கிபிர் குண்டுகளால் தாக்கி அந்த அப்பாவி மக்களை சிங்கள இராணுவம் கொன்ற கதைகள் ஏராளம். அந்த கதைகளினுடைய ஒரு அடிப்படை, ஒரு உண்மை சம்பவம் நான் நேரே பார்த்தபடியே தான் இதில் சொல்கின்றேன். ஆகவே இந்த துயர் தோய்ந்த இந்த ஈழ மண்ணினுடைய வலிகள் யுகம் யுகம் கடந்தாலும், எத்தனை யுகம் கடந்தாலும் எங்களுடைய இரத்தத்துடன், சதையுடன், நரம்புடன், நினைவுகளுடனும், எண்ணங்களுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதை. இதற்கு நிச்சயம் விடுதலை வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக வந்த பொழுது ஒரு தமிழன் வந்தது ஒரு மகிழ்ச்சி. அப்பொழுது எங்களுடைய இனம் அழியும் பொழுது இந்த திமுக அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது, காங்கிரஸ் எங்களை அழித்தது. இப்படியான நேரத்தில் இந்த மாதிரி அரசாங்கம் தோக்காதா, ஒரு தமிழன் பெறமாட்டானா என எண்ணினம். அந்த அடிப்படையில் சீமான் ஒரு பக்கம், இந்தியாவில் விஜய் நின்றார், சரி ஒரு திமுக போச்சு, ஒரு தமிழன் வந்தான். இன்றைக்கு இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற என்ன சொல்லினோம்னு சொன்னால், சிலர் சொல்லியிருக்கிறார்கள், எல்லாரும் இல்லை, இங்கே நடைபெற்றது இனப்படுகொலை என்று அறிவிங்கள் விஜய் அவர்களே என்று. அவர் இதுவரைக்கும் ஒரு பதில் சொல்லவில்லை, அவர் சொல்ல வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலையினுடைய அடையாளமாகத்தான் நாங்கள் எல்லோரும் இந்த முள்ளிவாய்க்காலிலே கூடி நாங்கள் எங்களோட கண்ணீராலே பூக்களாலே அஞ்சலி செய்து நாங்கள் உங்களை மறந்து விடவில்லை, எங்களுக்காக மரித்திருக்கிறீர்கள், எங்களுக்காக இந்த மண்ணிலே இந்த இந்த இந்த மண்ணிலே விதியாகி போயிருக்கின்றீர்கள், ஆகவே நாங்கள் அந்த நினைவின்பால் உங்களுடைய இந்த அடையாளத்தின் மேலே தான் நாங்கள் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த அடையாளத்துக்காக, அந்த நினைவுக்காக, அந்த அந்த விதைக்கப்பட்ட அந்த மக்களுக்காக அஞ்சலி செலுத்துவதற்கு நாங்கள் இந்த முள்ளிவாய்க்காலே கூடிக்கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த இரணப்பாளையை கடந்து அங்கால நான் போகும் பொழுது செந்தூரன் சிலியடி என்ற இடம் இருக்கிறது. அந்த இடம் வந்து அந்த நேரத்தில் வந்து அதுவும் மிக முக்கியமான ஒரு இடம், ஆனால் அதை பற்றி இப்படி எங்களையும் சொல்ல வேண்டும். ஆகவே அந்த நேரத்தில் வந்து அந்த கண் இல்லாதவர்கள், காது இல்லாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் பலர் ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான அந்த பணிவிடைகளை வந்து எங்களுடைய பெண் போராளிகள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நான் அங்கே போய் சேருகிறேன். அப்பொழுது அவர்களுக்கான இந்த உணவுப் பொதிகளை வழங்குவது சம்பந்தமாக எங்கள் இங்கே இயல்பானவர் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாருமே சேர்ந்து அவர்களுக்கு உதவியை செய்து கொண்டிருந்தார்கள். பஞ்சு இல்லை, அதாவது காயப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு பஞ்சு இல்லை, பஞ்சு வச்சு கட்டுறதுக்கு பஞ்சு இல்லை, மருந்து இல்லை. ஆகவே தென்னம்பொச்சுகளை வச்சு தான் அவர்களை கட்டி அவர்களுக்கு தற்காலிகமாக அந்த குருதி பிரிட்டு பாயிறது தடுக்கிறதுக்கான அந்த முதலீடு செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து. அந்த இடத்தில் ஸ்ரீலங்கா இராணுவம் அந்த கண்ணில்லாதவர்கள், காது இல்லாதவர்கள், ஊனமற்றவர்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே செல்மலைகளை பொழிந்து அவ்வளவு பேரையும் ரத்த வெள்ளத்திலே மூழ்கடித்தார்கள். இது அடுத்த சம்பவம், கொலை சம்பவம். இப்படி எண்ணிலடங்காத சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதற்கு பிறகு நான் அங்கெல்லாம் மாத்தளன் பகுதிக்கு போகிறேன். நான் நினைக்கிறேன், தலைவரிடத்தில் சொல்லுவார், வாழ்க்கையினது தத்துவாசிரின் வரலாறு எனது வழிகாட்டு இயற்கையினது நண்பன் என்று. அதுபோல இயற்கை தான் என்ன போன்றவர்களை காப்பாற்றி விட்டுகிறது. இதை பற்றி எப்போ ஒரு நாள் எங்களுக்கு விடுதலை வரும் வரை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று. நான் அதிலிருந்து எப்படி தப்பினேன் என்று இன்றைக்கு நான் அதை பற்றி நினைப்பது உண்டு. ஆகவே இந்த இரத்த வெள்ளத்திலிருந்து தப்பி நான் மாத்தளன் பகுதிக்கு வருகின்றேன். எல்லாம் புகைமயம், உங்களுக்கு தெரியும், சில சினிமா படங்களில் கூட நாங்கள் பார்த்துருவோம், எல்லாம் தரப்பால் கொட்டில் தான் எல்லாரும் இருக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 குடும்பங்கள் அந்த தரப்பால் கொட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே வழி தரப்பால் வழி தான். திடீரென்று பார்த்தால் எல்லா இடத்திலும் சுற்றி வளைச்சு கண்மூடி முழுகிடுகளில் ஆயிரக்கணக்கான செல்லை பொழிகிறார்கள். யார் மீது? அப்பாவி மக்களின் மீது. ஒன்றா இரண்டா மூன்றா ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் அங்கே செத்து மடிக்கிறார்கள். அங்கே மாத்தளன் ஆஸ்பத்திரி இருந்தது, அங்கேயும் பெண் போராளிகள் வந்து, ஆண் போராளிகள் குறைவு, பெண் போராளிகள் வந்து இயலாத மக்களுக்கு உலருணவுப் பொருட்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். மாத்தளன் கடந்து சற்று அங்கே அங்கே கொஞ்சம் தள்ளி செல்லும் பொழுது சிரட்டையிலே நாங்கள் கஞ்சி குடித்து கொண்டிருந்த சம்பவங்கள்தான் கண்ணீர் வரக்கூடிய கதை. எல்லோரும் நாங்கள் தீவில் நிற்கிறோம் சிரட்டையில் வந்து ஒரு கஞ்சிக்கு, செத்து கிடக்கிறது பிணங்கள், ஆடுகள் மாடுகள் எல்லாம் செத்து கிடக்கிறது, மனிதர்கள் செத்து கிடக்கிறார்கள், அதன் மேல் ஏறி ஏறி ஓடிக்கொண்டிருக்கிறோம், யாரை யார் காப்பாற்றுவது தெரியவில்லை. இந்த இதில் செத்து கிடப்பது எனது அண்ணனா அக்காவா தம்பியா தங்கியாண்டு தெரியவில்லை. இப்படியான வரிகளை சுமந்து நாங்கள் சிரட்டை கஞ்சியுடன் அங்கே காவல் நின்றோம். அந்த சிரட்டை கஞ்சி வாங்கி வாயிற்குள் வைக்க முதல் அந்த உடலும் அதிலே பலியாகிறது. இப்படி ஆயிரக்கணக்கான சாவுகளின் மண்ணிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சோக கதைகள் தான் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவு கதைகள். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கதைகள் சிரட்டை கஞ்சியுடன் மட்டும் முடிவடைந்து விடும் என்றில்லை. இங்கால பார்த்தால் வட்டுவாகல் பாலம், வட்டுவாகல் பாலத்தை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். இந்த மக்களை செல்ல விடாமல் பாலத்தடியில் ஒரு குண்டை போட்டு அந்த பாலத்தையும் செயலக்கச் செய்தார்கள் இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினர். நந்திக்கடல் பக்கமாக சென்று கொண்டிருந்தார்கள். நந்திக்கடல் பக்கமாக நாலா திசைகளையும் சுற்றி வளைத்து மக்களை கொன்றார்கள். இப்பொழுது விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கும் சண்டை தமிழ் மக்களுக்கும் சிங்களர்களுக்கும் சண்டையாக மாற்றப்பட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் சிங்கள இராணுவம் ஆமையிட்டு செல்வதா, இயக்கத்திட்டு செல்வதா, ஆறாமை ஆறு இயக்கம் எது பாதை எங்கு செல்வதென்று தெரியாத நிலையிலே அநியாயமாக எத்தனையோ அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக கொத்து குண்டுகளால் செத்து மடிந்தார்கள். உருகி உருகி செத்தார்கள்.
3: உலகத்திலே சர்வதேச நாடுகளாலே ஒரு யுத்தத்தின் பொழுது பிரகடனப்படுத்தப்பட்ட, அதாவது யுத்த தர்மங்களை மீறி பயன்படுத்தக்கூடாது என்ற நச்சு ஆயுதங்களை ஸ்ரீலங்கா இராணுவம் பயன்படுத்தியது. எத்தனையோ குழந்தைகள் பிறந்து 3 மாதம் 4 மாதம் திடீரென இந்த கண் தெரியாமல் போய் கண் காதல் ரத்தம் வந்து தோல் உருகி அவிஞ்சு செத்த சம்பவங்கள் எல்லாம் உண்டு. அது நச்சு ஆயுதங்களை பயன்படுத்தியதால் வந்தது. இப்படி பிறந்த குழந்தை கருவிலே உள்ள குழந்தைகளை எல்லாம் இறந்த அந்த நாள் தான் இந்த முள்ளிவாய்க்கால் நாள். எத்தனை யுகங்கள் கடந்தாலும் ஈழத்தமிழர்களின் விடுதலைகளும் உரிமைகளும் பெற்றெடுக்கும் வரை நாங்களும் ஓயப்போவதில்லை. எங்கள் எண்ணங்களாலும் எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் எங்களுடைய இந்த நினைவு நாளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவிலே இந்த அப்பாவி மக்களுக்கான அஞ்சலியை செலுத்துவது மாத்திரமல்லாமல் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பயணங்களை மேற்கொள்வோம். வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும்.

0: எவ்வளோ மக்கள் செத்தும் இந்த போராட்டத்துக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு வகையிலையும் தீர்வு கிடைக்கல. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
1: உண்மையிலே வந்து 2009 பிறகு இந்த யுத்தம் முடிவடைந்த பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது அவர்களிலே நாங்கள் சிறந்த மரியாதை வச்சிருந்த மேலண்ட தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி என்று சொல்லி, ஆகவே அவர்கள்தான் கடைசியாக எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தமிழ் மக்களினுடைய அடையாளமாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் நிறைய தடவை நம்பினாங்கள். 2009 முள்ளிவாய்க்கால் யுத்தம் இந்த இறுதிக்கட்டத்தை வரும் பொழுது ஒரு கள்ள மௌனத்து கருணாநிதி நடிப்புக்கு உண்ணாவிரதம் இருந்தாரு இந்தியாவில். ஆகவே சம்பந்தன் தலைமையிலான இந்த கட்சியினர் இப்பொழுதும் கொஞ்சம் பேர் கூவிக்கொண்டிருக்கிறீர்கள், இவர்கள் போலிக்கண்டாலும் உண்ணாவிரதம் இருந்து அந்த யுத்தத்தை தடுத்திருக்க வேண்டும் இறுதியிலே. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. உண்மையிலே வந்து மகிந்த தரப்பு கூட நான் நினைக்கிறேன், அது முழுமையான ஆதாரம் இல்லாட்டின்னு சொல்கிறேன், மகிந்த தரப்பு கூட இது வெல்லுவோமா தோப்போமா என்ற ஒரு குழப்பத்திலான கடைசி வரை இருந்தது. ஆகவே இந்த யுத்தத்தை விடுவோமோ என்று நினைச்சு கொண்டிருக்கிற பொழுது இந்தியா வந்து ஈழத்தமிழர்களினுடைய அழிவுக்கு மிக பிரதானமான காரணி என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அதை இதயத்திலே கொண்டுதான் இந்தியாவோட நகர்வுகளை செய்ய வேண்டும். இந்தியா உட்பட அனைத்து 32 நாடுகள் சேர்ந்து இல்லை இது அழிக்க வேணும், இந்த அமைப்பை அழிக்க வேணும், ஒரு முடிவு கொண்டு வரணும் என்று முயற்சித்தார்கள். ஆகவே ஒற்றை தமிழனாக எங்களுடைய தலைவன் ஒற்றை தமிழனாக நின்று 32 நாடுகளை எதிர்த்து போராடினார். ஆகவே இதை நாங்கள் தோல்

வெற்றி என்று சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய உயிர்களை இழந்தது என்ற அடிப்படையிலே அது தோல்விதான். தலைவனை பொறுத்தளவில்லை, இதென்ன தோல்வி இல்லை வெற்றி, வெற்றி இல்லை தோல்வி என்று குழப்பம் தேவையில்லை. உலக வரலாறுகளிலே போராடிய புரட்சியாளர்களை, உலக வரலாறுகளிலே எழுச்சிமிக்க தலைவர்களை ஒப்பிட்டு அந்த வரிசையை நாங்கள் எடுத்து பார்த்தால், ஒரு கீழத்தேச நாட்டில், ஒரு மூன்றாம் நிலை நாட்டிலே, ஒரு வறிய நாட்டிலே, ஒரு சிறிய நாட்டிலே, அபிவிருத்தி அடையாத நாட்டிலே இருந்து கொண்டு 32 நாடுகளை எதிர்த்து போரிட்டவன் என்ற அடிப்படையிலே உலகத் தலைவர்களின் வரிசையிலே எங்களுடைய தலைவன் வந்து வென்ற தலைவனாக போற்றப்படுகின்றான் என்பது அடிப்படை. ஆனால் போரியல் நுட்பங்களின் அடிப்படையிலே ஆய்வு செய்து பார்த்தால், ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்து அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு நாங்கள் ஒரு தோற்ற இனமாக மாற்றப்பட்டு விட்டோம். அதன் பிறகு நாங்கள் தோற்ற இனம், நாங்கள் இந்தியாவின் காலில் விழவனும், சிங்களவனின் காலில் விழவனும், விழுந்தால் தான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு கருத்தியலை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஈழத்தமிழ் சமுதாயம் உட்பட உலக மக்களுக்கு விதைத்தது. அது மிக பிழையான ஒரு கூற்று. ஏனென்றால் 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 500, 1000 ஆண்டுகள் போராடியும் விடுதலை கிடையாத இனங்கள் இன்றும் உலகத்திலே உண்டு. கட்டிலேனியை எடுத்து பாருங்கள், குர்திசானை எடுத்து பாருங்கள், வியட்நாம் யுத்தத்தை வாசியுங்கள். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். 2வது உலக மகாயுத்தத்தில் கூட ஸ்டாலின் குவாரின் ஊடாக ரஷ்யாவினுடைய தலைவன் ஒருதன் தான் கிட்லரை வந்து முடிவு கொண்டு வந்தான். ஆனால் அதுவரை சொன்னார்கள் கிட்லரை யாரும் அழிக்க முடியாதென்று. நெப்போலியன் சொல்கிறான் உலகத்தில் தோற்க முடியாத படைகள் என்று எதுவுமே இல்லை என்று. ஆகவே எங்களுடைய தலைவன் ஒற்றை மனிதனாக 30 வருடங்கள் போராடி இருந்தான். 30 வருடம் ஆயுத போராட்டம், அதுக்கு 30 வருடம் அகிம்சை போராட்டம். ஆகவே எங்களுடைய போராட்டம் எடுத்து பார்த்தால் வெறும் 50-40 வருடங்கள் தான் அடங்கியிருக்கிறது. ஆகவே 100, 200, 300 வருடங்கள் வந்து விடுதலை அடையாத யுகங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வந்து விடுதலை என்பது உடனே கிடைத்து விடுவது அல்ல. இன்றைக்கு நீங்கள் நான் கதைக்கிறோம், இன்றைக்கு மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு என்ன காரணம்? இந்த போராட்டம் காரணம். இன்றைக்கு உலக வெளிநாடுகளில் வந்து, ஆயிரக்கணக்கான நாடுகளில் வந்து, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வெளிநாடுகளை பார்த்து தமிழனுக்கு ஒரு அடையாளம் கிடந்தென்றால் அதுக்கு இந்த போராட்டம் தான் காரணம். இப்போ கூட சிங்களவன் இதுவரைக்க நாங்கள் எவ்வளவு துணிச்சலாக கதைச்சாலும் எங்களில் ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறாண்டால் அதுக்கு கிட போராட்டம் தான் காரணம். இன்னும் 30 வருடத்துக்கு பிறகு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்கும் இந்த போராட்டம் தான் காரணம். ஆகவே முற்று முழுதாக தோற்ற இனம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலக நாடுகள் சேர்ந்து எங்களுடைய ஈழத் தமிழர்களுடைய போராட்டத்தையும் தலைவனையும் தோற்கடித்த இந்த நிலைமைக்கு எந்தெந்த நாடுகளெல்லாம் தோற்கடிக்க எங்களை செய்தார்களோ அந்த நாடுகள் கால ஒழுங்கின் அடிப்படையில் வெகு விரைவிலே தோல்வியை சந்திப்பார்கள், அழிவை சந்திப்பார்கள். நாங்கள் ஒரு திருப்திக்கு சொல்கிறோம் அப்படி என்றால், இவாருங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடக்குது. இங்கே பார்த்தால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில், இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்தம் நடக்குது. நாங்கள் ஒரு திருப்திக்கு சொல்கிறோம் அப்படி இல்லாட்டியும் திருப்திக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அதே நாட்டிலேயும் சாகுறார்கள். அங்கே தொழில்நுட்பம் வளர்ந்தும் அங்கே கொத்துக்குண்டுகளால் அங்கே செத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அறம் இல்லை, தர்மம் இல்லை, நீதி இல்லை. எப்படி ஒரு முள்ளிவாக்களை நாங்கள் கொத்து கொத்தாக அழிந்தோமோ அவர்களுக்கும் இன்றைக்கு அதே நிலை தான் இருக்கிறது. ஆக ஒரு அழிவு ஆக்கம் என்ற சமநிலையில் பார்க்கும் பொழுது அந்த நாடுகளிடையே பேரழிவு ஏற்படுகின்றது. துரோகமும் வடிவாக கவனிக்கணும், எங்களுக்கு எங்களோட தமிழ் சமுதாயத்தினுடைய துரோகமும் இந்த நாடுகளும் சுற்றி வளைத்து ஒற்றை தமிழனான எங்களுடைய மேதகுவை தாக்காமல் நெற்றிக்கு நேரே ஒற்றை மனிதனாக இந்த சிங்களவன் எங்களோட தலைவனை மோதினால் ஒருபொழுதும் வெல்ல மாட்டான் என்பதே உண்மை. ஆகவே நாங்கள் வீழ்ந்த இனம் என்று நாங்கள் தாழ்வு மனப்பான்மை கொள்ளாமல் எழுந்த இனம் என்று எழுச்சி கொள்வோம். நாங்கள் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை. கடைசி தமிழன் உள்ளவரை எங்களுடைய விடுதலை குமரர்கள் எங்களுக்குள் இருந்து அக்கினி பறவைகளாக, பீனிக்ஸ் பறவைகளாக அது வானை நோக்கி பறந்து கொண்டு இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைகிறேன்.

இடப்பெயர்வு மக்களின் இடர்போக்க முடிந்தவரை நம் கைகளே நமக்குதவின. அது போதவில்லை. யானை பசிக்கு சூழப்பொறி. நாளுக்கு நாள் பட்டினி பூதம் ஊதத் தொடங்கிற்று. 300,000 மக்கள் வாழ 70,000 மக்கள் என பொய்த்திரிப்பு. 30,000 மக்களுக்கே உணவு. அதிலும் அரிசி மா சீனி பருப்பு மாத்திரமே. மருந்து வழங்கலும் இப்படித்தான். மயக்க மருந்துகள் அறவே இல்லை. நயவஞ்சக முகத்தை நாசூக்காய் மறைத்து மாயமுகம் காட்டியது சிங்களம். அப்பாவி மக்களின் உயிர் பறித்தலில் அரக்கன் மகிந்தவிற்கு இருந்த ஆவல் அதிசயமானது. துன்புறுத்தலின் அனைத்து வடிவங்களும் இன்புறுத்தல் வடிவங்களாய் சூடிக்கப்பட்டது. தேராவில் பாதையில் டிராக்டர் இருக்கையில் எரிந்த உருவம் ஒன்று பல நாளாய் கிடந்தது. எந்த கூச்சமுமின்றி கடந்து போவோம். முன் உடையார்கட்டு பாதையிலும் ஒன்று. சைக்கிளில் எரிந்தபடி வாகனங்களில் மரத்தை கட்டிப்பிடித்தபடி இப்படி எத்தனை உயிர்கள். இந்த நூற்றாண்டில் மனித நாகரீகத்தின் கதை இவ்வளவு மோசமானதா? அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்? துடுப்பற்று ஆடுது மனித படகு. பாகிஸ்தான் 10 நாளுக்கு ஒரு ஆயுத கப்பல். இந்தியா சேட்டலைட் ரேடர். இது போதாது என்று இலவச ஆலோசனைகளும் சீனா டேங்கிகளுடன் ஆட்லறிகளும் தென்னாசிய போட்டி எங்கள் தலைகளில் பம்பரமாய் சுற்றிற்று. ரஷ்யா உள்ளீடாய் மேலும் சில நாடுகள் வேறு வேறு காரணங்களுக்காய் விசுவாசம் காட்டின. அலை கழிந்த வாழ்வில் அவிழ்க்கப்படா மனித முடிச்சுக்கள் எத்தனை, மழுங்கடிக்கப்பட்ட உண்மைகள் எத்தனை. நாளுக்கு நாள் விமான கழுகுகளின் பிணம் தின்னல். புதிய வடிவில் செல்மழை, கொத்துக்குண்டு, பொஸ்பரஸ் என உலக தடை வெடிகள் மூடிய குகைக்குள் மனித உயிர்களோடு வெடித்து சிதறின. யாருக்கும் தீங்கி நினையா மக்களின் வாழ்வில் அழுகுரல் இசையாயிற்று. வாழ்நாள் சொத்துக்கள் ஆங்காங்கே சிதறிப்போக அகப்படும் உணவுடன் நகர்ந்தது உயிரை கையில் பிடித்த வாழ்வு. தப்பி வாழ்பவர் யாவரும் மயிரிழையில் தப்பியவர்தான். தலைமையின் உத்தரவில் போராளிகளின் உணவு மக்களுக்கு பகிரப்பட்டது. போராளிகள் ஒரு நேர கஞ்சியுடனேயே களத்தில் நின்றனர். செஞ்சோலை செல்வங்களுக்காய் கடற்புலி மீன்பிடிக்க படகேறினர். உயிர் கொடுத்து குழந்தைகளுக்கு உணவு தந்தனர். மக்களுக்கு மருத்துவம் செய்ய புலிகளே மயக்க மருந்து இரத்தப்பை சேலை தந்தனர். அதற்காகவும் உயிர் தந்தனர். சீனி கிலோ 2,000, பழைய விலை 75. சீனி கஞ்சி உப்பு கஞ்சி ஆயிற்று. உப்புமில்லாதவர் கடல் நீரில் அரிசியிட்டு காய்ச்சினர். கொழுப்புணவை தவிர்க்கவும் இனிப்பு உணவை தவிர்க்கவும் ஆலோசனை செய்யும் உலகில் ஒரு நேர உணவிற்கே வக்கில்லை. வெட்டிய சிறுகுண்டில் குடிநீர் பெறப்பட்டது. தண்ணீருடன் மண்ணும் கலந்து வரும் துணியால் வடித்தே குடித்தனர். சுடுமணலில் வெட்கை பெரிதாய் பாதிக்கவில்லை. மனதின் வெட்கை அதிகமாயிருந்ததால் வைகாசி 12 பொஸ்பரஸ் குண்டில் நானும் காயமுற்றேன். அனைத்து ஆவணங்களும் எரிந்து சாம்பலாயிற்று. வைகாசி 15-16 4 பக்கமிருந்தும் அதிவெடி பின்னணியில் இராணுவம் மக்களுக்குள் புகுந்தது. திக்கு திசை தெரியாமல் மக்கள் ஓடினர், திரும்பினர். அல்லோல கல்லோலம், காயம், இறப்பு, பீதி, இராணுவ வலை. புலிகளால் சிறை வைக்கப்பட்ட சிப்பாய்கள் புலிகளால் விடுவிக்கப்பட்டு மக்களோடு வந்தார்கள். பதுங்கு குழியினுள் இருந்த மக்களையும் குண்டு வீசி கொன்றபடி இராணுவம் வந்தது. டாங்கிகளால் பதுங்கு குழிகளை மூடிச் சென்றது. காயமடைந்தவர்களையும் சுட்டு சுட்டே நகர்ந்தது. முள்ளிவாய்க்கால் தமிழரால் மறக்கப்பட முடியாதது. மறக்கப்பட முடியாதது. துயரை பகிர கடவுள் போதுமான வார்த்தைகளை படைக்கவில்லை. எந்த கவிஞனாலும் துயரத்தின் துளியை கூட வெளிச்சொல்ல முடியாது. துயரம் பெரியது, கொடியது, கற்பனை செய்ய பயப்படுவது. பல பொட்டுக்களை அழித்து நிலம் முழுக்க பல இரத்த பொட்டுக்கள். மக்களோடு நானும் வந்தேன். சுமார் 300 உடல்களை தாண்டி நானும் வந்தேன். சிலரில் உயிர் இருந்தது. நடக்கக்கூடியவரை
எழுப்பி நடக்க வைத்தேன். சிலர் என் கால்களை பிடித்தனர், கெஞ்சினர். என்னால் என்ன செய்ய முடியும்? கேவலம் ஒரு மனிதனாய் செத்தபடி ஊன்றேன். பனங்காயா பார்த்தேன், அது ஒரு தலை. கங்குமட்டையா இடுப்பு இரு தொடையோடு. உலகில் படுகொலை செய்தவர் ஒப்புக்கொண்டதாய் வரலாறு இல்லை. அராஜபக்ஷவும் விதிவிலக்கல்ல. அன்பா, என் உள்ளங்கைகளை பார்க்கிறேன். நீ இறந்து கிடந்தபோது உன் முகத்தை தடவிய சுவடுகள் உண்டா எனப் பார்க்கிறேன். என் கைகளை முகத்தில் ஒட்டிக் கொள்கிறேன். போய் வா நண்பனே, சோதரனே, என் சுமைகளை சுமந்தவனே. உன் உயிரற்ற உடலை சுமந்து மணல் கிளறி புதைத்து வருகிறேன். வாழும் பிணமாய் நகர்கிறேன். குழந்தையை கொஞ்சி துணவியுடன் அனுப்பிவிட்டு பொறிகக்கும் கடமுனைக்குள் சென்றனர் வீரர்கள். இறுதி வரை சண்டையிட்டும் தம்மை தாமே சுட்டும் சயனட்டருந்தியும் மண்ணில் விழுந்தனர். மண்ணின் மைந்தர்கள் கணவனும் மனைவியுமாய் களத்தில் வீரச்சாவு. கரும்புலிகள் இறுதி கணம்பரை வெடித்து விடுதலை வேட்கையை மெய்ப்பித்தனர். விடுதலை பறவைகளின் ஆத்மா இசைக்கும் குரல் யாருக்கும் புரியாமல் அந்த மண்ணில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இருப்பவர்களை விட இல்லாதவர்களுக்காய் வாழ காலம் கட்டளையிடுகிறது. மன்னாரில் இருந்து ஆடு மாடுகள் செத்து கிடக்க நடுவால் வந்தோம். முள்ளிவாய்க்காலில் மனிதர்கள் செத்து கிடக்க பிணவாடை ஊடி துளைகிறோம். உலகே உலகே, ஈரமில்லை ஈரமில்லை, உம் நெஞ்சில் ஈரமில்லை. ஈவிரக்கம் தானுமில்லை, இதயமில்லை. இல்லையென்று சொல்லாதவனை இதயமின்றி வதைத்தாயே. கள்ளமில்லா நெஞ்சம் மீது கல்லை தூக்கி வைத்தாயே. கனவிற்கூட காண கூசும் காட்சியெல்லாம் நனவிற்காணும் கொடுமை செய்தாய். கவிதையாய் வாழ்ந்த வாழ்வை கந்தலாக்கி சிதைத்தாயே. கண்கலங்க வைத்து வதைத்தாயே. கண்கொள்ளா காட்சியான வாழ்வதனை காரிருளாய் துளைத்தாயே. காதல் சொல் வாழ்வதனை சாதலெனச் சவித்தாயே. சதைகள் தொங்கும் மரங்களை பார்த்து அழுது தொலைக்கும் காலமல்லோ. வதையின் கதைகள் எழுத வார்த்தைகளற்று புலம்பும் மூலமல்லோ. தொழுத கைகளை நடந்து உழைத்த கால்களை இழந்து தவிக்கிறோம். உலகே உலகே, உம் நெஞ்சில் ஈரமில்லை. ஈழத்தமிழன் இறுதியாய் ஆண்ட மண்விட்டு சுதந்திரமிழந்து பிணமாய் கணக்கும் உடலோடு ஒரு நகர்வு. மலையிலிருந்து பள்ளத்திற்கு அம்மா என்னை ஏன் பெற்றார்? இன்று வைகாசி 17. சமாதானம் பேச வந்த நோர்வேயின் தேசிய தினம். தேசிய இனமொன்று சுதந்திரமிழக்கிறது.

0: இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றமன்றது வந்து எங்களோட தமிழ் மக்களோட வழிகளையும் அந்த அழிவுக்குமான ஒரு அடையாளமாகத்தான் இருக்கு. ஆனால் அந்த நிகழ்வை வந்து நாங்கள் எப்படி உணர்வு ரீதியாக கொண்டாடுறோம் என்ற விஷயத்துக்கு அப்பல, இது ஒரு மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுறாங்களா இல்லை ஒரு நிகழ்வா பார்க்குறாங்களா இல்லை துக்க நிகழ்வா எங்கள் பார்க்குறோமா என்ற விஷயத்தில் எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா பல்வேறு இடங்கள் எனக்கு மக்கள் வந்திருக்கிறான். அப்போ இந்திய வந்து ஒழுங்கமைப்புகள்ன்றது வந்து சரியான முறையில் அது வடிவமைக்கப்படும். இப்போ விசேடதவைக்கு உட்பட்டவர்கள் வர்றேன்னு சொன்னால் இந்த வரிசையில் பின்னுக்குண்டான இடையிலண்டான அவர்களை முன்னுக்கு விட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து எங்களுக்கு இருக்குது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் வந்து காயப்பட்டவங்களுக்கு தலைவலியோட மூலையை பீஸ் இருக்கிறபடியே அவங்க வந்து வெயில் கணிக்கலாது இல்லைங்க. அப்போ அதுக்கான முன்னுரிமை வந்து எங்கே இருந்தாலும் அவைக்கு அந்த அனுமதியை கொடுக்கணும். அதோட இதுக்குள்ள வந்து ஒரு ஒழுங்கு முறையில் வரிசைப்படுத்திய ஒரு ஒழுங்குமுறையில் தான் செய்ய வேணும். என்ன பல இடங்கள் வந்து வர சிறுவர் வீரர்கள் முதியவர்கள் இனம் தாய்மார்கள். அப்போ இந்த உணர்வு நிலைகள் வந்து மாவீரத்தினம் என்ற உணர்வு நிலையம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விடுதலை புலிகள் இறந்த காலப்பகுதியில் வந்து ஒரு எழுச்சியான நிகழ்வாக அது எங்களோட மண்ணுக்காக போராடின எங்களோட சகோதரர்களை வந்து நினைவு கூறுற ஒரு எழுச்சி நிகழ்வாக இருந்தது. இப்போ அதுவும் வந்து இப்போ ஒரு படம் காட்டுற வேலையாக போகுது என்ற இந்த கருத்து. ஏன்னா நான் அதில் போயிட்டு பார்த்த இடத்துல நான் அதில் உணர்ந்து கொள்ளேன். எல்லாருமே இப்போ அழுக அங்கே போனாலும் கண்டிப்பாக அழுக வரும் அங்கே வந்து தொலைபேசி வச்சு படம் எடுக்க எல்லாம். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அது எனக்கு ஒத்து வராத விஷயம். நாங்கள் உணர்வு ரீதியாக பார்க்காத உணர்வு ரீதியாக இருக்கணும். அதோட வந்து இந்த நினைவேந்தல்களில் வந்து எவ்வளோ சுரத்துக்கு நாங்கள் எங்களோட பிரச்சனையை தொடர்ந்து சொல்ல போகிறோம். இது எப்படியோ இப்படியோ அழிவு நடந்தது இந்த இடத்துல இந்த அழிவுக்கான அடையாளம் இருக்குது. அதை சர்வேசம்லாம் தெரியும். எங்களோட தமிழ் அரசியல் தலைமைகள் வந்து இதுக்கு என்ன தீர்வு எங்களுக்கு தரப்போகுது எனக்குன்னு அது தெரியலை. இப்போ ஒரு உதாரணம்னு சொன்னால் நாங்கள் தென்னிலங்கிலேருந்து பேருந்தில் இங்கே வடக்குக்கு விரைக்கல அங்கேருந்து வர பேருந்தில் முழுக்க சிங்கள பாட்டு ஒழிக்கும் வடக்கு விரும்ப ஆனால் வடக்குலேருந்து போவைக்கெல்லாம் மதவாச்சி சார்ந்தோம்னா டக்காண்டு சிங்கள படம் மாற்றிடுவாங்க. இந்த சூழ்நிலைகள் மாறாத வரைக்கும் நாங்கள் இந்த நினைவேந்தர்கள் இருந்து எப்படி நாங்கள் எங்களுக்கான உரிமையை பெற்றுக்கொள்கிறோம். அந்த உரிமையை பெற்றுக்கொள்றதாக நாங்கள் அணுகுமுறை வழிமுறைகள் எவ்வளோத்துக்கு சாத்தியப்படுது எப்படி நாங்கள் நினைக்கிறதா இல்லை நாங்கள் எங்களுக்குள்ள இங்கே வந்து அடிபடுறோம். நாங்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் ஓடி வந்து திரும்பித்தான் போயிருக்கிறோம் ஒழிய நாங்கள் ஒருவரும் அனுபவத்தால் திருந்தி போகல என்னுடைய கருத்தை நினைக்கிறேன். எனவே இது ஒரு உணர்வு ரீதியான ஒரு இனழிப்புக்கான அடையாளங்களை நாங்கள் சரியான முறையில் சர்வதேசத்தை கொண்டு செல்லணும்னு சொன்னால் அது சரியான அணுகுமுறைகளோடு நாங்கள் பின்பற்றணும். ஒவ்வொரு போராளிகளும் வந்து இந்த இடத்துலையும் விளைச்சலஞ்சிருக்காங்க இந்த இடத்துலையும் அவங்களை புதைச்சிருக்கோம் விதைத்திருக்கிறோம் எங்களை மக்கள் இருக்கிறாங்க அவங்கள இதுகளுக்கு மேலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த உணர்வோடு நாங்கள் பயணிக்க வேணும். தூய்மில்லங்களை வந்து வருஷப்படுத்தி அதங்க ஒழுங்குபடுத்தப்பட்டு விதைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அப்படி இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஒழுங்குபடுத்தலை நாங்கள் இருக்கணும் என்றது என்னுடைய தாழ்மையான ஒன்று. ஒழுங்குபடுத்தவர்கள் மத தலைவர்கள் இந்த சமூக மட்ட அமைப்புகள் கருத்தில் கொள்ளணும். எனவே இந்த முள்ளிவாய்க்கால் என்ற விஷயத்தை எங்களை சந்ததிக்கு நாங்கள் கடத்த வேணும். அதுக்கு நாங்கள் ஆடம்பரமா ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு மாதிரி இது போகிற மாதிரி எனக்கு தெரியும். உணர்ந்து கொள்றேன் நான் சரிபொழியும் எனக்கு தெரியாது. என் கருத்து 2009 யுத்தம் நிறைவு வருவதற்கு முதல் நான் 5 மாதம் 14 தான் என்னை சுற்றி வளப்பில் அமைக்கிறாங்க கதை செய்தவன். அதுக்கு முதல் 3 மாதம் பார்த்தீங்க கண்டறியாக போச்சுது. அதுக்கு முதல் வந்து நாங்கள் பயணத்துக்கு பணியில் இருக்கல போராட்ட வாழ்க்கையில் இருக்கல வந்து மக்கள் என்ற ஒரு சக்தி வந்து எங்களோட ஒற்றுமையாகவே எங்களோட ஒரு சொல்லோட எங்களோட ஒரு வழிநடத்தோட இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வழிநடத்துகிறாங்களே எங்களோட மக்களை எல்லாரும் தலைவர்கள் என்றால் மக்கள் யாருக்கு பின்னால் போகிறது? வாழ்வோட்டுக்காரர்களுக்கும் ஒரு தலைவர் இருக்கிறான், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தலைவர் இருக்கிறான், ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு தலைவர். எல்லா அமைப்பும் தலைவர்களை வச்சிருக்கவழியே வழிநடத்துறார். இப்போ அந்த வழிநடத்தல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தலைமைகளை வெறுமென்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2009 வளர்ந்த ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டமைக்கலாம். ஏன்னா இப்போ பாருங்க எல்லாரும் இப்போ இங்கே நாங்கள் செல்விழுந்து எப்படியெல்லாம் பறந்ததோ கையாளுகள் தலையல்கள் எல்லாம் இப்போ வாழோட வட்டி துறைக்கிறாங்க வாழை கொண்டு வந்து வெட்டுறாங்க. இதில் நாங்கள் எங்களோட சந்ததி எங்களோட ரத்தம் தான் எங்களோட உடன்பிறப்புகள்லாம் இரண்டு படி மாறினது. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? நாங்களே எங்களுக்கான சகல அழிவுகளுக்கான வழிகளையும் திறந்து விட்டுட்டு அதுக்காக நாங்களே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தூண்டி விடுறதும் அதுக்காக நாங்கள் கண்ணீர் போடுறதும் நாங்களாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒற்றுமையானால் தான் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து நான் நினைக்கிறேன் பெருமளவில் குறைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாமல் செய்யலாட்டிலும் குறைச்சால் எங்களை பின்னுக்குள்ள சந்ததிகள் வந்து காப்பாற்றப்படும். போதை வசதி பிரச்சனைகள் எல்லாம் முந்தைய எங்களிடத்தில் விடுதலை பிரிவுகளுக்கு இல்லை. ஆனால் இப்போ வந்து அது மலிவாக இருக்குது, எங்கேயும் இருக்கலாம், அதை கண்டுபிடிக்கலாமா கிடக்கு. நீங்கள் பிடிக்கிறீங்க, பேருந்து பெறுதன்றீங்க, பேருந்து எப்படி அது கடலில் பாதுகாப்பு இருக்குது, தரையில் பாதுகாப்பு இருக்குது, எப்படி வருது? இப்போ இதெல்லாம் நாங்கள் என்னென்று நிறுத்த போகிறோம். இப்போ இதுக்கான சரியான தலைமைகளை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ எங்களோட வாழ்க்கையில் வந்து விடுதலை புலிகளோட காலம் அதாவது அண்ணன் வழிநடத்தைகளை எப்படி இருந்தோமோ அதோட வேறு மாதிரியான சந்தோஷம். அண்ணன் இந்த வழிநடத்தலுக்கு இல்லை நாங்கள் கட்டுப்பட்டோம். எனக்கும் ஒரு சண்டை தான், மற்றவனுக்கு ஒரு சண்டை, மற்ற போராளிக்கும் ஒரு சண்டை தான், ஒரே ஒரு துப்பாக்கி சண்டை தான். இப்போ அந்த இதுக்கு அந்த நிலப்பாடை இப்போ வேணும்னு நான் சொல்லல, தண்டனைகளை வந்து நாங்கள் வலுப்படுத்தினால் குற்றங்கள் குறையும் என்று நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றணும். நாங்கள் கட்சிகளை உருவாக்கி பிரிஞ்சு போய் ஒரு அரசியலையும் கதைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. நாங்கள் எங்கள் உரிமைகளுக்காக அரசியலமைப்பு சட்டங்களை மாற்றுவதற்கான நகர்வுகளை தான் முன்னெடுக்கணும். அதால் தான் எங்கள் தீர்வு கிடைக்கும். அந்த தலைமைக்கு பிறகு தான் எங்களுக்கு நல்ல ஒரு சமுதாயம் கட்டியமைக்கப்படும் நான் நினைக்கிறேன். என்னுடைய நிலைமை வந்து 3:30 சரியாக 6:30 இருக்கும். மட்டுவாழ் வலது பக்கத்தில் நான் காயப்பட்டேன். நான் எஃப்டிஎலுக்கு முன்னணி காவலருக்கு வலது பக்கம் காயப்பட்டு நான் அப்படியே முனுக்கே விழுந்து பெண் எலும்பி பண்டிகை வந்த பிறகு எனக்கு எல்லாம் வந்தது. எனக்கு செத்துக்கொண்டு போகிற விஷயத்தை நான் உணர்ந்தேன். இப்போ எனக்கு உடம்பெல்லாம் காயம். என் இடது கண் வந்து அடித்து இப்படியே தொங்க தான் இதில் வந்தேன். நான் எனக்கு இடது பக்கம் ஃபுல்லாகவே காயம். அது பிறகு எனக்கு இயலாத நான் படுத்துட்டேன். இப்போ நான் எப்படி படுத்தினானா எனக்கு வந்து அந்த இறந்த பிறகு உடம்பை வந்து விரல் பெரிய விரல் கைகால் விரலாம் கட்டுறதானே. அப்போ அப்படியே படுத்துட்டேன்னு சொன்னால் எனக்கு தச்சாமே அங்கே கையை அறிஞ்சால் தான் மடக்கி முறிச்சு வைக்கணுன்ற இதில் நான் அப்படியே நிறைய நடிக்கணும் படுத்துட்டேன். என்ன கேட்டேன் அடையே நான் கீழாத தூக்கம் வந்தவன் கீழாத மச்சான் சுட்டுடுறான்னு சொல்லி ரன் பண்ண என்னோட ஒற்றை காலையில் வந்தவன் ஏதாவது தமிழ் பிரியான்னு சொல்லி லைலண்டா வந்தவங்க ஏலா மச்சான் சுட்டு விடுங்கன்னு சொல்லி அவங்க இல்லை மதியன்ட்டு சேட்டை கழிச்சு கண்ணை கட்டி போட்டு என்ன தூக்கிக்கொண்டு எங்கேயோ பின்னுக்கு வச்சுருந்தவங்க. அப்போ எனக்கு ஏதோ எல்லாம் சுயநிலாம் போய்கொண்டிருக்கு. என்ன கடைசியாக 4 பாயில் தூக்கி எனக்கு மருத்துவமனை கொண்டு இருக்க வாகனத்தில் ஏற்றினது அந்த வட்டுவால் பாத்தில் போவைக்கலாம் அப்படியே வயங்கிட்டேன். 9 கிட்டத்தட்ட ஹோமாவில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் இங்கே இடத்துல கிடக்கணும்னு தெரியும். எனக்கு கண்டறியா போன விஷயம் தெரியாது. அப்படின்னு நான் கவலைப்படவில்லை. இந்த விஷயம் வரையும் கவலைப்படையில இந்த கண்டறியா பிரச்சனை பற்றி எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனால் அதுக்கு பிறகு தான் நான் படித்தேன். நான் 2009 பிறகு தான் வந்து 2010 நவீன பாடசாலையில் வந்து சாதாரணம் படித்து அதுக்கப்புறம் வாழ்வகத்திலேருந்து ஜூனியன் கல்லூரியில் இயல் படித்து அப்புறம் பல்கலைக்கழகத்துக்கு 2015 தெரிவாகி சமூகவியல் துறையில் சிறப்புகளை கல்வி கட்டினான். 2019 அங்கேருந்து வெளியேறி பிறகு நிர்வாக இதில் வந்து எம்பிஏல வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இப்போ இருக்கிற நிபுணர் நிறுவனத்தில் வந்து நான் ப்ரொஜெக்ட் உடனே வேலை செய்கிறேன். இந்த மட்டும் தான் இந்த பயணம் இருக்குது. விளையாட்டில் வந்து ஜூனியன் கல்லூரியில் படிக்க கேட்கல 2009 மரணோட போட்டி என்று வச்சது. அது சாதாரணமான மாணவர்களோட ஓடி அந்த போட்டியை நிறைவு செய்ததால் எனக்கு சாதனையாக விருது கிடைக்கிறதோட எனக்கு வாழ்வம் வந்து தனி தங்கத்தில் பதக்கம் தந்தது எனக்கு. அதோட நான் இந்த 2009 அப்புறம் தான் இந்த விளையாட்டு துறையின் பயணங்கள் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 தங்கம் பதக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்குது. விளையாட்டுலையும் இந்த கலை இலக்கிய பயணங்கள்லையும் தேசிய ரீதியில எல்லாம் நான் தங்கம் பதக்கம் பெற்றிருக்கேன். தட்டறிதல் போட்டியில் மற்ற மாவட்ட மாகாணத்துலலாம் பெற்றிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு ஜெஃப்னா ரன்னர்ஸ் என்ற அந்த ஒழுங்கமைப்பு நடந்தது அதுலேயும் 15 ஓடி அந்த இலக்கு அடைஞ்சு நான் அதுக்கு எனக்கு சிறப்பு பெருசாக என்னை கௌரவிச்சவேன். இப்படியான ஒரு ஆர்வத்தோடு நான் எதிர்கால நோக்கம் சர்வதேச பேரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து வடக்க பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழனாக ஒரு பார்வையற்றவனாக போய் விளையாடணும். அதில் நான் பங்கு பெற்றோன்னு வெல்லணும் இல்லை அதில் வந்த இடத்துக்கு போகணும். அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான சந்தர்ப்பங்களை நான் பார்த்து கொண்டிருக்கேன். கண்டிப்பாக நான் போவேன் நம்புகிறேன்.
1: நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவனா சந்திரன். நன்றி நேயர்களே.
2: Join me at Yakwai with Ubuntu Voices Wednesday at 8:30 p.m. on 3CR. Ubuntu is a Zulu word meaning I am here because you are. Ubuntu celebrates the positive contribution African Australians make to our communities in music, academia, the arts, and everything in between. Come with me on a journey. Ubuntu Voices every Wednesday at 8:30 p.m.